0: கால கொண்டு மறைக்கு ஆனா இந்தியா கொடுமை ஆனா கொரோ தோன்றிய மரா கெட்டா மறக்க பரவாயில்ல.
1: You're listening to House Party with Latifah T
2: on Triple J.
3: Yeah.